0: வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு.
1: ஊக்கத்தை பொறுத்ததே உயர்வு.
2: A water lily rises to the level of the water. Likewise, a human achieves greatness if he has a large heart and lofty thoughts.
0: உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து.
1: கை கூடாவிடினும் உயர்ந்ததே நினைக்க வேண்டும்.
2: Think big. Never mind if you cannot achieve it. But keep the zeal forever.
0: பரியது கூர்ம் கோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக்குறி.
1: ஊக்கமுடைய எளியோருக்கு ஊக்கமில்லா வலியோரும் அஞ்சுவர்.
2: The elephant is huge and has sharp tusks. But still it fears the ferociously attacking tiger. Like the tiger, be strong in mind and even the mighty will fear you.
0: குடி என்னும் குன்றா விளக்கம், மடி என்னும் மாசூர மாய்ந்து கெடும்.
1: சோம்பலால் குடிப்பெருமை மங்கிவிடும்.
2: Family honor earned through generations is like an ever-lit lamp. It will fade when one generation becomes lazy and easygoing.
0: நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன்.
1: காலந்தாழ்த்தல், மறதி, சோம்பல், தூக்கம் நான்கும் கெடுவோர் இயல்பு.
2: Procrastination, forgetfulness, sloth and oversleep are four enticing vehicles for self-destruction.
0: மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும்.
1: சோம்பேறி சமூகம் அடிமைப்பட்டுவிடும்.
2: Laziness and sloth in a noble family will enslave those family members to their enemies.
0: குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும்.
1: ஒருவன் சோம்பலை விலக்கினால் அவன் குடும்ப குற்றம் நீங்கும்.
2: Disgrace that might befall one's race can be corrected by shedding laziness and sloth.

0: எனர்ஜி.
1: ஆவி பறக்கும் டிக்கட, அவ வந்ததனால பூ கடை.
2: குழந்தைய அழல்ல ரஜினி முருகன் டீ குடுக்க.

0: ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்களெல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மணியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சதன கேசு சதனா,
0: சும்மா வெள்ளாசு

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: பக்கும் பக்கும் வாடப்போரா, பக்கம் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீ. ஓ பக்கும் பக்கும் வாடப்போரா, பக்கம் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீ. ஓ பக்க பக்

நிற்கும் பாடப்போற பருவ கால கதைகள் சொல்வேன் நீ. ஓ பக் பக் பக் பக்.

0: மனிஷா பார்த்தாலே தெரியலையா?
1: பாலி சுக்கிரன் கூட்டம் நினைச்சேன்.
0: ஓஹோ சரிதான், அவங்கதான் உங்களுக்கு பொருத்தம் போல இருக்க.
1: மரியாதையா பேசு. யாரு நீ?
0: என் பேர் வீரன்.
1: ஓஹோ, உலக புகழ் பெற்ற புரட்சி வீரனோ? பேரை மட்டும் சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வந்த?
0: நான் துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி வந்திருக்கேன்.
1: முருகன் தேடி வந்தானாமே, அதே போல மானை தேடி வந்தியா?
0: நான் வள்ளிமான தேடி வரல, புள்ளிமான தேடி வந்திருக்கேன்.
1: கேளுங்களேடி பெண்டுகளா, கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்தோம்.

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரிலாம் இருக்கு.
1: இருக்கியா
0: வாங்க.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

0: உன் இஷ்டமா.
1: எல்லாம் என் இஷ்டம்னா அப்புறம் நீ எதுக்கு?
0: நீ இஷ்டப்படுறதெல்லாம் செய்யறதுக்கு.

0: அம்மா பாரு எப்படி உருன்னு இருக்கு.
1: உங்க அப்பா மூஞ்சியை பார்த்துட்டு அப்புறம் பேசு.
0: ஹே மாமா, மாமா இன்னொரு வாட்டி இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: படி

சந்தனத்தை கரைச்சி தாடா கண்ணத்துல பூச, தட்டு வரிசைய பிரிச்சு விடா ஊரே முறைச்சு பாக்க. தம்பி என்ன பெத்த பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு வாரம் 7 நாட்கள் ஒரு நாட்டின் வரலாற்றை முழுமையாக மாற்ற முடியுமா? 1983 ஜூலை மாதத்தில் இலங்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையாகவே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பல குடும்பங்கள் ஒரே இரவில் தங்கள் வீடுகளையும் உறவுகளையும் எதிர்காலத்தையும் இழந்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே பாதுகாப்பற்றவர்களாக மாறினர். இன்று உலகம் முழுவதும் பரவி வாழும் இலங்கை தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் வரலாற்றிலும் இலங்கை அரசியல் வரலாற்றிலும் கருப்பு ஜூலை ஒரு ஆழமான தடத்தை விட்டு சென்றுள்ளது. ஆனால் இந்த நிலை ஒரே நாளில் உருவாகவில்லை. அதன் பின்னணியில் பல தசாப்தங்களாக உருவான அரசியல், மொழி, சமூக மற்றும் இனப்பதற்றங்கள் இருந்தன. 1948 இலங்கை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது. புதிய நாடு பல இனங்களையும் பல மதங்களையும் பல மொழிகளையும் கொண்டிருந்தது. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு ஏற்பட்ட சில அரசியல் முடிவுகள் தமிழர்களிடையே புறக்கணிப்பு உணர்வை அதிகரித்தன. 1956 சிங்கள ஒன்லி ஆக்ட் இயற்றப்பட்டது. அதன்படி சிங்கள மொழி அரச மொழியாக அறிவிக்கப்பட்டது.

0: தமிழ் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. பின்னர் பல்கலைக்கழக சேர்க்கை கொள்கை மாற்றங்கள், அரசு பணியில் ஏற்பட்ட சிக்கல்கள், நிலப்பகுதி குடியேற்ற திட்டங்கள், இவை அனைத்தும் இனங்களுக்கிடையிலான நம்பிக்கையை மேலும் பாதித்தன. 1961 தமிழர் சத்தியாகிரக போராட்டம், 1972 புதிய அரசியலமைப்பு, 1976 வட்டுக்கோட்டை தீர்மானம், 1977 இன வன்முறை, 1981 யாழ்ப்பாண பொது நூலகம் தீக்கிரையானது. அந்த நூலகத்தில் சுமார் 95,000 மேற்பட்ட அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், வரலாற்று ஆவணங்கள் இருந்ததாக பதிவுகள் குறிப்பிடப்படுகின்றன. இது பல தமிழர்களுக்கு ஒரு கலாச்சார இழப்பாகவும் மன அழுத்தமாகவும் அமைந்தது. 1970களின் இறுதியில் தமிழ் இளைஞர்களில் சிலர் அரசியல் வழிமுறைகள் பலனளிக்கவில்லை என்று கருதி ஆயுத போராட்டத்தை தேர்ந்தெடுத்தனர். பல அமைப்புகள் உருவாகின. அவற்றில் LTTE, TELO, EPRLF, PLOT மற்றும் பிற அமைப்புகளும் இருந்தன. இந்நிலையில் அரசுக்கும் ஆயுத குழுக்களுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்தன. 1983 ஜூலை 23 யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் நடத்திய தாக்குதலில் 13 இலங்கை இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அடுத்த சில மணி நேரங்களில் நிலைமை வேகமாக மாறத் தொடங்கியது. ஜூலை 24 முதல் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை வெடித்தது. பல வரலாற்று ஆய்வுகள், வாக்காளர் பட்டியல் போன்ற தகவல்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் சில இடங்களில் தாக்குதல்கள் திட்டமிட்ட முறையில் நடைபெற்றதாகவும் குறிப்பிடுகின்றன. ஆனால் இந்த விவரங்கள் குறித்து பல்வேறு ஆய்வாளர்கள் மற்றும் அறிக்கைகள் வேறுபட்ட விளக்கங்களையும் வழங்குகின்றன. வீடுகள் எரிக்கப்பட்டன, வணிகங்கள் அழிக்கப்பட்டன, வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன, பல குடும்பங்கள் அயலவர்களின் உதவியால் தப்பினர், சில சிங்கள குடும்பங்கள் தமிழ் குடும்பங்களை பாதுகாத்தனர், தமிழ் குடும்பங்களை தங்கள் வீடுகளில் மறைத்து பாதுகாத்த சம்பவங்களும் பின்னர் பதிவு செய்யப்பட்டன. இந்த மனிதநேய செயல்களும் இந்த இருண்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதியாக நினைவு கூறப்படுகின்றது. கருப்பு ஜூலாயின் மிகுந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளில் ஒன்று வெலிக்கடை சிறைசாலை படுகொலை. ஜூலை 25 பின்னர் ஜூலை 27 சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ் கைதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. மொத்தம் 50 மேற்பட்ட கைதிகள் உயிரிழந்தனர். அவர்களில் தமிழ் ஆயுத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களும் மற்ற கைதிகளும் இருந்தனர். இந்த சம்பவம் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் கடும் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் சிறை பாதுகாப்பு குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. கருப்பு ஜூலாய் சர்வதேச ஊடகங்களில் முக்கிய செய்தியாக மாறியது. பிபிசி, தி நியூயார்க் டைம்ஸ், தி கார்டியன் மற்றும் பல உலக ஊடகங்கள் இலங்கையில் நடந்த வன்முறைகளை செய்தியாக வெளியிட்டன. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் பிற மனித உரிமை அமைப்புகள் நடந்த வன்முறைகள் குறித்து விசாரணை மற்றும் பொறுப்பு கூறல் அவசியம் என வலியுறுத்தின. இந்தியா, குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் எதிர்வினைகள் அளித்தன. மத்திய அரசும் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டது. கருப்பு ஜூலாய்க்கு பிறகு இலங்கையை விட்டு வெளியேறும் தமிழர்களின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்தது. 1,000 படகுகள் மூலம் தமிழ்நாட்டை அடைந்தனர். பின்னர் கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, நோர்வே என உலகம் முழுவதும் குடியேறத் தொடங்கினர். இன்று உலகளாவிய இலங்கை தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் உருவாக்கத்தில் 1983 முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. பல ஆய்வாளர்களின் கருத்துப்படி கருப்பு ஜூலாய் தமிழ் இளைஞர்களிடையே ஆயுத இயக்கங்களுக்கு ஆதரவை அதிகரிக்க ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது. அதன் பின் இலங்கை உள்நாட்டு போர் தீவிரமடைந்தது. 1987 இந்தியா இலங்கை ஒப்பந்தம் IPKF, 1990களில் கடுமையான போர்கள், 2002 போர் நிறுத்த ஒப்பந்தம், 2009 போர் இராணுவ ரீதியாக முடிவடைந்தது. ஆனால் மனித இழப்புகள், காணாமல் போனோர், இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இவற்றின் தாக்கம் இன்றும் தொடர்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் பல தமிழ் அமைப்புகள், மனித உரிமை இயக்கங்கள் மற்றும் புலவியல் சமூகங்கள் கருப்பு ஜூலையை நினைவு கூறுகின்றன. நீதிக்கான கோரிக்கைகள், உண்மையை கண்டறிதல், நல்லிணக்க முயற்சிகள் இன்றும் பல்வேறு வடிவங்களில் தொடர்கின்றன. இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் வரலாற்றை புரிந்து கொண்டு அதே தவறுகள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதே பலரின் முக்கிய நோக்கமாக உள்ளது. கருப்பு ஜூலை ஒரு இனத்தின் துயர கதை மட்டுமல்ல, அது வெறுப்பு, அரசியல் பிளவு, அச்சம் மற்றும் வன்முறை. ஒரு நாட்டை எவ்வளவு ஆழமாக பாதிக்க முடியும் என்பதை நினைவூட்டும் வரலாற்று பாடமாகும். வரலாற்றை நினைவு கூறுவது கடந்த காலத்தை மீண்டும் வாழ்வதற்கல்ல, எதிர்காலத்தில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனித மரியாதை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. இது உங்களுக்கு தெரியுமாவிற்காக அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிய சிறப்பு அத்தியாயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: அவசரமா பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற இல்லையா? இத்தனால நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தான் வந்தான், வரும்போத ஒரு பிரச்சனையோட வந்துட்டான்.
2: என்ன பிரச்சனை? அதோ நிக்கிற மூதேவி, அதோட பிரச்சனை தான். பக்கத்தூர் பொண்ணு காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருச்சான்.
1: ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு, இப்ப பொம்மை தகராறு வரையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ண கைய பிடிச்சிருத்தியா?
2: என்ன கைய பிடிச்சிருத்தியா?
1: பொண்ண கைய பிடிச்சிருத்தியாப்பா?
2: என்ன கைய பிடிச்சிருத்தியாப்பா?
1: என் தம்பி, பக்கத்தூர் பொண்ண கைய பிடிச்சிருத்தியா?
2: என்ன கைய பிடிச்சிருத்தியா?
1: ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கா சண்டை இருக்கு.
2: என்ன வாக்கா சண்டை இருக்கு?
1: நான் சரியா பேசுறேன்.
2: சரியா தான் இருக்கு.
1: சரி சரி, இப்ப நீ கைய பிடிச்சிருத்ததுனால புதுசா தகராறு வரும்.
2: என்ன தகராறு வரும்?
1: ஏயா நான் சரியா பேசுறேன்.
2: ரொம்ப கரெக்ட்.
1: கரெக்ட். ஊரை விட்டுரு.
2: என்ன ஊரை விட்டுரு?
1: பொண்ண கைய பிடிச்சிருத்தியா?
2: என்ன கைய பிடிச்சிருத்தியா? பயங்கரமான கல்லூரி மங்க புரியும் படியா கேப்பா பேசுங்க. என்ன கேப் இல்லாம பேசுக்க?
1: நான் பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு
2: புரியுதாயா?
1: புரியுதா?
2: என்ன கைய பிடிச்சிருத்தியாரா? இருடா தங்கமா இருடா.
1: கைய பிடிச்சிருத்தியாடா?
2: என்ன
1: கைய பிடிச்சிருத்தியா?
2: என்ன கைய பிடிச்சிருத்தியா?
1: கைய பிடிச்சிருத்தியாடா?
2: என்ன கைய பிடிச்சிருத்தியா? ஐயா உட்காந்து பேசுறாங்க. ஐயா உட்காந்து பஞ்சாயத்து
1: இந்த மாதிரி சொல்ல வாய் போயிருக்கலாம். பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. மனுஷன்
2: என்ன மனுஷன்
1: ஆவேன்?
2: கோபப்படாதீங்க.
1: என்ன கோபப்படாதீங்க?
2: பொறுமையா இருங்க.
1: பொறுமையா இருங்க.
2: வீட்டுக்கு போங்க.
1: வீட்டுக்கு போங்க.
2: ஐயா நீங்களே
1: நீங்களே
2: என்ன போய
3: போயிட்டாரு? இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
4: தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனாள்பவர்க்கு.
5: ஆள்பவனுக்கு தேவை சோர்வின்மை, கல்வி, துணிவு.
6: Ever alert, learned and brave. These are the triple enduring qualities of a distinguished leader.
4: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு.
5: ஆக்குதல், திரட்டுதல், காத்தல், பகிர்தலே அரசனின் வல்லமை.
6: Generation, consolidation, and protection of wealth, along with the equitable distribution of that wealth, these are the skills of a strong ruler.
4: காட்சிக்கு எளியன் கடும் சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம்.
5: எளிமையும் கனிவும் கொண்ட மன்னனின் நாட்டை உலகம் புகழும்.
6: The world will praise the land that has a king who is simple, accessible, and kind.
4: முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்.
5: நீதியும் பாதுகாப்பும் தரும் மன்னனே மக்களின் இறைவன்.
6: A just king who protects his people will be hailed as God.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு வாரம் 7 நாட்கள் ஒரு நாட்டின் வரலாற்றை முழுமையாக மாற்ற முடியுமா? 1983 ஜூலை மாதத்தில் இலங்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையாகவே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பல குடும்பங்கள் ஒரே இரவில் தங்கள் வீடுகளையும் உறவுகளையும் எதிர்காலத்தையும் இழந்தனர். 1000 கணக்கான மக்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே பாதுகாப்பற்றவர்களாக மாறினர். இன்று உலகம் முழுவதும் பரவி வாழும் இலங்கை தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் வரலாற்றிலும் இலங்கை அரசியல் வரலாற்றிலும் கருப்பு ஜூலை ஒரு ஆழமான தடத்தை விட்டு சென்றுள்ளது. ஆனால் இந்த நிலை ஒரே நாளில் உருவாகவில்லை. அதன் பின்னணியில் பல தசாப்தங்களாக உருவான அரசியல், மொழி, சமூக மற்றும் இனப்பதற்றங்கள் இருந்தன. 1948 இலங்கை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது. புதிய நாடு பல இனங்களையும் பல மதங்களையும் பல மொழிகளையும் கொண்டிருந்தது. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு ஏற்பட்ட சில அரசியல் முடிவுகள் தமிழர்களிடையே புறக்கணிப்பு உணர்வை அதிகரித்தன. 1956 சிங்கள ஒன்லி ஆக்ட் இயற்றப்பட்டது. அதன்படி சிங்கள மொழி அரச மொழியாக அறிவிக்கப்பட்டது. தமிழ் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. பின்னர் பல்கலைக்கழக சேர்க்கை கொள்கை மாற்றங்கள், அரசு பணியில் ஏற்பட்ட சிக்கல்கள், நிலப்பகுதி குடியேற்ற திட்டங்கள், இவை அனைத்தும் இனங்களுக்கிடையிலான நம்பிக்கையை மேலும் பாதித்தன. 1961 தமிழர் சத்தியாகிரக போராட்டம், 1972 புதிய அரசியலமைப்பு, 1976 வட்டுக்கோட்டை தீர்மானம், 1977 இனவன்முறை, 1981 யாழ்ப்பாண பொது நூலகம் தீக்கிரையானது. அந்த நூலகத்தில் சுமார் 95,000 மேற்பட்ட அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், வரலாற்று ஆவணங்கள் இருந்ததாக பதிவுகள் குறிப்பிடப்படுகின்றன. இது பல தமிழர்களுக்கு ஒரு கலாச்சார இழப்பாகவும் மன அழுத்தமாகவும் அமைந்தது. 1970களின் இறுதியில் தமிழ் இளைஞர்களில் சிலர் அரசியல் வழிமுறைகள் பலனளிக்கவில்லை என்று கருதி ஆயுத போராட்டத்தை தேர்ந்தெடுத்தனர். பல அமைப்புகள் உருவாகின. அவற்றில் LTTE, TELO, EPRLF, PLOT மற்றும் பிற அமைப்புகளும் இருந்தன. இந்நிலையில் அரசுக்கும் ஆயுத குழுக்களுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்தன. 1983 ஜூலை 23 நாள் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் நடத்திய தாக்குதலில் 13 இலங்கை இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அடுத்த சில மணி நேரங்களில் நிலைமை வேகமாக மாறத் தொடங்கியது. ஜூலை 24 முதல் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை வெடித்தது. பல வரலாற்று ஆய்வுகள், வாக்காளர் பட்டியல் போன்ற தகவல்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் சில இடங்களில் தாக்குதல்கள் திட்டமிட்ட முறையில் நடைபெற்றதாகவும் குறிப்பிடுகின்றன. ஆனால் இந்த விவரங்கள் குறித்து பல்வேறு ஆய்வாளர்கள் மற்றும் அறிக்கைகள் வேறுபட்ட விளக்கங்களையும் வழங்குகின்றன. வீடுகள் எரிக்கப்பட்டன, வணிகங்கள் அழிக்கப்பட்டன, வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன, பல குடும்பங்கள் அயலவர்களின் உதவியால் தப்பினர், சில சிங்கள குடும்பங்கள் தமிழ் குடும்பங்களை பாதுகாத்தனர், தமிழ் குடும்பங்களை தங்கள் வீடுகளில் மறைத்து பாதுகாத்த சம்பவங்களும் பின்னர் பதிவு செய்யப்பட்டன. இந்த மனிதநேய செயல்களும் இந்த இருண்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதியாக நினைவு கூறப்படுகின்றது. கருப்பு ஜூலையின் மிகுந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளில் ஒன்று வெலிக்கடை சிறைசாலை படுகொலை. ஜூலை 25 பின்னர் ஜூலை 27 சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ் கைதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. மொத்தம் 50 மேற்பட்ட கைதிகள் உயிரிழந்தனர். அவர்களில் தமிழ் ஆயுத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களும் மற்ற கைதிகளும் இருந்தனர். இந்த சம்பவம் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் கடும் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் சிறை பாதுகாப்பு குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. கருப்பு ஜூலை சர்வதேச ஊடகங்களில் முக்கிய செய்தியாக மாறியது. பிபிசி, தி நியூயார்க் டைம்ஸ், தி கார்டியன் மற்றும் பல உலக ஊடகங்கள் இலங்கையில் நடந்த வன்முறைகளை செய்தியாக வெளியிட்டன. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் பிற மனித உரிமை அமைப்புகள் நடந்த வன்முறைகள் குறித்து விசாரணை மற்றும் பொறுப்பு கூறல் அவசியம் என வலியுறுத்தின. இந்தியா, குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் எதிர்வினைகள் அளித்தன. மத்திய அரசும் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டது. கருப்பு ஜூலைக்கு பிறகு இலங்கையை விட்டு வெளியேறும் தமிழர்களின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்தது. 1000 கணக்கானோர் படகுகள் மூலம் தமிழ்நாட்டை அடைந்தனர். பின்னர் கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, நோர்வே என உலகம் முழுவதும் குடியேறத் தொடங்கினர். இன்று உலகளாவிய இலங்கை தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் உருவாக்கத்தில் 1983 முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. பல ஆய்வாளர்களின் கருத்துப்படி கருப்பு ஜூலை தமிழ் இளைஞர்களிடையே ஆயுத இயக்கங்களுக்கு ஆதரவை அதிகரிக்க ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது. அதன் பின் இலங்கை உள்நாட்டு போர் தீவிரமடைந்தது. 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தம் IPKF, 1990 கடுமையான போர்கள், 2002 போர் நிறுத்த ஒப்பந்தம், 2009 போர் இராணுவ ரீதியாக முடிவடைந்தது. ஆனால் மனித இழப்புகள், காணாமல் போனோர், இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இவற்றின் தாக்கம் இன்றும் தொடர்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் பல தமிழ் அமைப்புகள், மனித உரிமை இயக்கங்கள் மற்றும் புலவியல் சமூகங்கள் கருப்பு ஜூலையை நினைவு கூறுகின்றன. நீதிக்கான கோரிக்கைகள், உண்மையை கண்டறிதல், நல்லிணக்க முயற்சிகள் இன்றும் பல்வேறு வடிவங்களில் தொடர்கின்றன. இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் வரலாற்றை புரிந்து கொண்டு அதே தவறுகள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதே பலரின் முக்கிய நோக்கமாக உள்ளது. கருப்பு ஜூலை ஒரு இனத்தின் துயர கதை மட்டுமல்ல, அது வெறுப்பு, அரசியல் பிளவு, அச்சம் மற்றும் வன்முறை. ஒரு நாட்டை எவ்வளவு ஆழமாக பாதிக்க முடியும் என்பதை நினைவூட்டும் வரலாற்று பாடமாகும். வரலாற்றை நினைவு கூர்வது கடந்த காலத்தை மீண்டும் வாழ்வதற்கல்ல, எதிர்காலத்தில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனித மரியாதை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. இது உங்களுக்கு தெரியுமாவிற்காக அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிய சிறப்பு அத்தியாயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
2: அறம் அல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
3: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
1: கண் நின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
2: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
3: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
1: பகச் சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
2: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
3: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
1: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
2: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
3: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
1: சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லர்க்க சொல்லில் பயனிலா சொல்.
2: பயனற்றதை நீக்கி பயனுடையதை சொல்.
3: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
1: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
2: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
3: Fear evil more than you would fear burning fire. For one evil deed leads to another.
1: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு.
2: மழை போல் பயன் எதிர்பாராத உதவ வேண்டும்.
3: Rain clouds send rain to the earth, expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
1: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
2: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
3: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
1: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
2: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
3: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மேட்டுக்கள் புதுசு. இதோ இன்றைய மேட்டுக்கள் புதுசை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் எங்கள் திரிவாய் உங்களுக்காக.
1: இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மெட்டுக்கள் புதுசின் அடுத்த பாடலுக்கு செல்லும் முன்பாக, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வியாபார நிலையங்களையும் நீங்கள் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது sponsor@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியினூடாக எம்மை தொடர்பு கொள்ளும் இடத்தில் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு அமைத்து தர இருக்கின்றோம். sponsor@tamilmedia.org என்ற இணையத்தில மின்னஞ்சல் முகவரியினூடாக நீங்கள் எங்களை நாடி உங்கள் வியாபார நிலையங்களையும் அமெரிக்க தமிழ் வானொலியில் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். சரி, நீர்களை மட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு வாரம் 7 நாட்கள் ஒரு நாட்டின் வரலாற்றை முழுமையாக மாற்ற முடியுமா? 1983 ஜூலை மாதத்தில் இலங்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையாகவே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பல குடும்பங்கள் ஒரே இரவில் தங்கள் வீடுகளையும் உறவுகளையும் எதிர்காலத்தையும் இழந்தனர். 1000 கணக்கான மக்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே பாதுகாப்பற்றவர்களாக மாறினர். இன்று உலகம் முழுவதும் பரவி வாழும் இலங்கை தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் வரலாற்றிலும் இலங்கை அரசியல் வரலாற்றிலும் கருப்பு ஜூலை ஒரு ஆழமான தடத்தை விட்டு சென்றுள்ளது. ஆனால் இந்த நிலை ஒரே நாளில் உருவாகவில்லை. அதன் பின்னணியில் பல தசாப்தங்களாக உருவான அரசியல், மொழி, சமூக மற்றும் இனப்பதற்றங்கள் இருந்தன. 1948 இலங்கை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது. புதிய நாடு பல இனங்களையும் பல மதங்களையும் பல மொழிகளையும் கொண்டிருந்தது. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு ஏற்பட்ட சில அரசியல் முடிவுகள் தமிழர்களிடையே புறக்கணிப்பு உணர்வை அதிகரித்தன. 1956 சிங்கள ஒன்லி ஆக்ட் இயற்றப்பட்டது. அதன்படி சிங்கள மொழி அரச மொழியாக அறிவிக்கப்பட்டது. தமிழ் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. பின்னர் பல்கலைக்கழக சேர்க்கை கொள்கை மாற்றங்கள், அரசு பணியில் ஏற்பட்ட சிக்கல்கள், நிலப்பகுதி குடியேற்ற திட்டங்கள், இவை அனைத்தும் இனங்களுக்கிடையிலான நம்பிக்கையை மேலும் பாதித்தன. 1961 தமிழர் சத்தியாகிரக போராட்டம், 1972 புதிய அரசியலமைப்பு, 1976 மட்டுக்கோட்டை தீர்மானம், 1977 இன வன்முறை, 1981 யாழ்ப்பாண பொது நூலகம் தீக்கிரையானது. அந்த நூலகத்தில் சுமார் 95,000 மேற்பட்ட அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், வரலாற்று ஆவணங்கள் இருந்ததாக பதிவுகள் குறிப்பிடப்படுகின்றன. இது பல தமிழர்களுக்கு ஒரு கலாச்சார இழப்பாகவும் மன அழுத்தமாகவும் அமைந்தது. 1970களின் இறுதியில் தமிழ் இளைஞர்களில் சிலர் அரசியல் வழிமுறைகள் பலனளிக்கவில்லை என்று கருதி ஆயுத போராட்டத்தை தேர்ந்தெடுத்தனர். பல அமைப்புகள் உருவாகின. அவற்றில் LTTE, டெலோ, EPRLF, பிளாட் மற்றும் பிற அமைப்புகளும் இருந்தன. இந்நிலையில் அரசுக்கும் ஆயுத குழுக்களுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்தன. 1983 ஜூலை 23 நாள் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் நடத்திய தாக்குதலில் 13 இலங்கை இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அடுத்த சில மணி நேரங்களில் நிலைமை வேகமாக மாறத் தொடங்கியது. ஜூலை 24 முதல் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை வெடித்தது. பல வரலாற்று ஆய்வுகள், வாக்காளர் பட்டியல் போன்ற தகவல்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் சில இடங்களில் தாக்குதல்கள் திட்டமிட்ட முறையில் நடைபெற்றதாகவும் குறிப்பிடுகின்றன. ஆனால் இந்த விவரங்கள் குறித்து பல்வேறு ஆய்வாளர்கள் மற்றும் அறிக்கைகள் வேறுபட்ட விளக்கங்களையும் வழங்குகின்றன. வீடுகள் எரிக்கப்பட்டன, வணிகங்கள் அழிக்கப்பட்டன, வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன, பல குடும்பங்கள் அயலவர்களின் உதவியால் தப்பினர், சில சிங்கள குடும்பங்கள் தமிழ் குடும்பங்களை பாதுகாத்தனர், தமிழ் குடும்பங்களை தங்கள் வீடுகளில் மறைத்து பாதுகாத்த சம்பவங்களும் பின்னர் பதிவு செய்யப்பட்டன. இந்த மனிதநேய செயல்களும் இந்த இருண்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதியாக நினைவு கூறப்படுகின்றது. கருப்பு ஜூலையின் மிகுந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளில் ஒன்று வெலிக்கடை சிறைசாலை படுகொலை. ஜூலை 25 பின்னர் ஜூலை 27 சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ் கைதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. மொத்தம் 50 மேற்பட்ட கைதிகள் உயிரிழந்தனர். அவர்களில் தமிழ் ஆயுத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களும் மற்ற கைதிகளும் இருந்தனர். இந்த சம்பவம் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் கடும் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் சிறை பாதுகாப்பு குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. கருப்பு ஜூலை சர்வதேச ஊடகங்களில் முக்கிய செய்தியாக மாறியது. பிபிசி, தி நியூயார்க் டைம்ஸ், தி கார்டியன் மற்றும் பல உலக ஊடகங்கள் இலங்கையில் நடந்த வன்முறைகளை செய்தியாக வெளியிட்டன. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் பிற மனித உரிமை அமைப்புகள் நடந்த வன்முறைகள் குறித்து விசாரணை மற்றும் பொறுப்பு கூறல் அவசியம் என வலியுறுத்தின. இந்தியா, குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் எதிர்வினைகள் அளித்தன. மத்திய அரசும் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டது. கருப்பு ஜூலைக்கு பிறகு இலங்கையை விட்டு வெளியேறும் தமிழர்களின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்தது. ஆயிரக்கணக்கானோர் படகுகள் மூலம் தமிழ்நாட்டை இணைந்தனர். பின்னர் கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, நோர்வே என உலகம் முழுவதும் குடியேறத் தொடங்கினர். இன்று உலகளாவிய இலங்கை தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் உருவாக்கத்தில் 1983 முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. பல ஆய்வாளர்களின் கருத்துப்படி கருப்பு ஜூலை தமிழ் இளைஞர்களிடையே ஆயுத இயக்கங்களுக்கு ஆதரவை அதிகரிக்க ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது. அதன் பின் இலங்கை உள்நாட்டு போர் தீவிரமடைந்தது. 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தம் IPKF, 1990 கடுமையான போர்கள், 2002 போர் நிறுத்த ஒப்பந்தம், 2009 போர் இராணுவ ரீதியாக முடிவடைந்தது. ஆனால் மனித இழப்புகள், காணாமல் போனோர், இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இவற்றின் தாக்கம் இன்றும் தொடர்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் பல தமிழ் அமைப்புகள், மனித உரிமை இயக்கங்கள் மற்றும் புலவியல் சமூகங்கள் கருப்பு ஜூலையை நினைவு கூறுகின்றன. நீதிக்கான கோரிக்கைகள், உண்மையை கண்டறிதல், நல்லிணக்க முயற்சிகள் இன்றும் பல்வேறு வடிவங்களில் தொடர்கின்றன. இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் வரலாற்றை புரிந்து கொண்டு அதே தவறுகள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதே பலரின் முக்கிய நோக்கமாக உள்ளது. கருப்பு ஜூலை ஒரு இனத்தின் துயர கதை மட்டுமல்ல, அது வெறுப்பு, அரசியல் பிளவு, அச்சம் மற்றும் வன்முறை. ஒரு நாட்டை எவ்வளவு ஆழமாக பாதிக்க முடியும் என்பதை நினைவூட்டும் வரலாற்று பாடமாகும். வரலாற்றை நினைவு கூறுவது கடந்த காலத்தை மீண்டும் வாழ்வதற்கல்ல, எதிர்காலத்தில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனித மரியாதை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. இது உங்களுக்கு தெரியுமாவிற்காக அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிய சிறப்பு அத்தியாயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
2: புதுசா
3: இல்ல பழசு?
2: நீ எதை சொல்ற?
3: நீ எதை கேக்குற?
2: நான் உன்ன கேட்டேன்.
3: நான் டிரெஸ் நினைச்ச.
2: டிரெஸ் பழசுங்கிறது நான் 10 அடி தூரத்துல இருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசு தானே?
3: ஆமா.
2: அதிகாரி வர்றப்ப சலி பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா?
3: எங்க எங்க?
4: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்,
2: அதிகாரின்னு சொன்னது என்னத்தான்
3: சார்?
2: லெப்ட்ல சலிட் அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்?
4: நான் சார் சலிட் அண்ட் ரைட் ஹேண்ட்.
3: சாரி சார்.
2: என்ன கத்தியில விளையாட்டு?
3: ஐயோ ரத்தம்.
2: என்னடா நட்டம்? இந்த பார், இந்த விளையாட்டுத்தனத்தை எல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பார். அது போக நீ என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. எறும்புகா,
3: ஒரு டவுட்.
2: என்ன?
3: உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
2: ஃபாலோ மீ. ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. இரு, ஒன்னைய
4: வச்சுக்கிறேன்.
3: சும்மா இப்ப போலாம்.
2: மடங்கிவை உள்ள சேட்ட ஒரு அதிகாரி ஆச்ச பாவம். ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போவோம் இல்லாம கத்தி எடுத்து கவட்டைக்குள்ள சுட்டுறது, கண்ணை குத்தி நோண்டி விடுறது. என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம்.
3: சரி, என்ன பண்ணலாம்?
2: டோ வாங்க. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு.
5: என்ன சொல்றத?
2: எதையாச்சும் சொல்லியா
5: சார்? ஒரு கேன.
2: என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க?
3: என்ன இடையா? என்ன கூன்றான்? என்னங்க?
2: நீ ஒன்னும் சொல்ல வேணா போ. அட்டன்ஷன்.
3: சரி,
2: என்ன பத்தி நானே சொல்றேன் கேட்டுக்க.
6: என் பேரு ஏட்டு ஏகாம்பரம்.
3: தெரியும்.
6: எனக்கு 100 பேரு இருக்கு. என் கவுண்டர் ஏகாம்பரம்.
0: GCSMR, Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது அரைச்சு சமைக்கிற ஒரு நண்டு கறி. தேங்காய் அரைச்சு சமைக்கிற ஒரு நண்டு கறி தான் நான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நான் இதுக்கு முந்தைய ஒரு நண்டு கறி வந்திருக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நண்டை இப்படித்தான் சமைச்சாலும் அது டேஸ்டாக தான் இருக்கும். அவிச்சிட்டு ஒரு பட்டர் சோஸோடு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இந்த குழம்போடு சாப்பிடக்குள்ள அவ்வளவு நல்லா இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன, தேங்காய் பூவை கொஞ்சம் வறுத்து பெருஞ்சீரகம் எல்லாம் வறுத்து அதை அரைச்சி அதுவும் கறிக்குள்ளே போட்டு சமைக்கக்குள்ள ஒரு கொஞ்சம் திக்கான கறி சூப்பராக இருக்கும். அது கறியாக வரும், நல்லா டேஸ்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்ப்போம். நண்டில் வந்து பல வகை இருக்குது. என்ன, பெரிய சட்டி நண்டு, கண்ணா கடி என்னன்னு சொல்லுவாங்க, பாண்டி நண்டுன்னு சொல்லுவாங்க, இப்படி கெனாக்க, மற்ற ஆத்து நண்டு, குளத்து நண்டு, வயல் நண்டு, இன்னும் நிறைய இருக்குது. இனி மற்ற நீலக்காளி நண்டு, பர்பிள் கலரில் இருக்கிற நண்டு, நண்டு ஒவ்வொரு வித்தியாசமாகவே நிறைய நண்டு இருக்குது. அதில் எந்த நண்டு எடுத்தாலும் சிலதில் நல்ல சதை இருக்கும், டேஸ்டாக இருக்கும். அந்த பெரிய கருப்பு நண்டு, பச்சை நண்டு, மற்ற அந்த பெரிய ஹாலோடு இருக்கிற இந்த பாண்டி நண்டு அப்படின்றலாம் சொல்லுவாங்க, அதுகள் எல்லாம் வந்து அந்த மீட் வந்து நல்ல ஒரு சின்ன ஸ்வீட்டோட சூப்பராக இருக்கும். அது அப்படியான நண்டு கிடைச்சா நல்லா நல்லது. உங்களுக்கு எந்த நண்டு கிடைச்சாலும் நீங்கள் அதை வச்சு செய்யலாம். தேவையான பொருட்களில் அந்த நண்டு, நண்டு வந்து நாலு எண்ணிக்கையான நண்டு, ஆக பெரிய நண்டாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஒரு நண்டுக்கான இது தான் நல்ல பெரிய நண்டு. அதை வெட்டேக்கில் உங்களுக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழு துண்டு பேர் அந்த இது வந்து அதுக்கான ரெசிபி தான் நான் சொல்கிறேன். ஆக பெரிய நண்டுன்னு சொன்னால் சும்மா நார்மலான இந்த நீலக்காளி நண்டு, மற்றது சின்ன சின்ன நண்டுகள் எல்லாம் அமெரிக்காவிலாம் குட்டி குட்டியாக தான் கிடைக்கும் அந்த நண்டு. நண்டு வந்து அப்படியானது வந்து நான் வந்து நாலு எண்ணிக்கை உள்ள நண்டு, அதை வெட்டினா ஒரு எட்டு பீஸ் வரும். ரெண்டு பீஸ் ஆக்கினா எட்டு பீஸ் வரும். அதுக்கான ரெசிபி தான் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் அதை கூட சமைக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இதை டபுள் பண்ணி சமைச்சு கொள்ளுங்க. தேவையான பொருட்கள் நாலுலேருந்து ஒரு அஞ்சு எண்ணிக்கையான நண்டு, பெரிய சைஸ் வெங்காயம். ஏன்னா வெங்காயம் தான் நண்டுக்கு ஒரு நல்ல ஒரு சோசையும் ஒரு நல்ல வாசத்தையும் கொடுக்கக்கூடியது. ஏன்னா அந்த நண்டில் இருக்கிற அந்த ஸ்வீட்டுக்கும் இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஸ்வீட் அந்த அதுகளெல்லாம் வந்து ஒரு அதோட சேரைக்கில் அது நல்ல சூப்பராக இருக்கும். அதுக்காக நல்ல பெரிய வெங்காயமாக உண்டு. அப்படி பெரிய வெங்காயம் கிடைக்கலன்னு சொன்னால் மீடியம் சைஸில் ரெண்டு எடுங்கும். அதே மாதிரி தக்காளி, தக்காளியும் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல பெரிய சைஸ் தக்காளி. உள்ளி ஒரு எட்டு பல், ஏன்னா இது வந்து வாய்வு சரியான. அப்போ அதை வயிற்றுக்குள்ள நோகாமல் எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த உள்ளி வந்து கட்டாயம் வேண்டும். பச்சை மிளகாய் ரெண்டு, கருவேப்பிலை ஒரு நெட்டு, பெரிய சீரகம் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் மூன்று டீஸ்பூன், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேசிப்புளி அரைப்பாதி, அடுத்து மஞ்சள் கால் டீஸ்பூன், உப்பு சுவைக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய்ப்பு அரை கப், பெரிய சீரகம் அரை தேக்கரண்டி. இவ்வளோ தான் தேவை. இப்போ செய்கிற முறையை பார்ப்போம். நண்டை வடிவாக சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நண்டையும் ரெண்டு ரெண்டாக வெட்டினீங்கன்னா நாலு நண்டில் வந்து எட்டு பீஸ் வரும், அப்படியே அஞ்சு நண்டுனா பத்து பீஸ் வரும் உங்களுக்கு. அந்த கால்களும் நீங்கள் கலட்டி எடுத்தீங்கன்னு சொன்ன அந்த அதோட விடாமல் கலட்டி கலட்டி எடுத்தீங்கன்னா அந்த கால் பீஸுகளும் வரும். இப்போ நீங்கள் அதை நண்டை கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை நீள நிலமாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்கோ, பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கொள்ளுங்கோ, தக்காளியையும் நல்லா குட்டி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்கோ. ஏன்னா தக்காளி நல்லா கரைய வேணும், அப்போ தான் இந்த சோஸ் வந்து நல்லா இருக்கும். அது மற்ற பெருசு பெருசாக வெட்டிட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா கன நேரம் பிடிக்கும் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு. இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு ஒரு சட்டியை வச்சு பெருஞ்சீரகத்தை ஒரு பொன்னுறத்துக்கு ஏற்ற மாதிரி வறுத்து கொள்ளுங்க. ஒரு நல்ல கோல்டன் பொன்னுறமாக வர மாதிரி வறுத்தெடுத்து கொள்ளுங்க. அது கோல்டன் பொன்னுறமாக வரைக்கல, அதுக்குள்ளே தேங்காய் பூவையும் போடுங்க. தேங்காய் பூவையும் போட்டு அதை வறுங்க, நல்லா வறுத்து விடுங்க. அதுவும் தேங்காய் பூவும் ஒரு பொன்னுறமான கலருக்கு வர வேணும் உங்களுக்கு. ஒரு பொன்னுறமாக வந்த பிறகு நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி மாதிரி வந்து கொஞ்சம் கலர் மாறும் அந்த சூட்டுக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெயை விடுங்க. எண்ணெய் சூடாகினோடனே அதுக்குள்ளே பெருஞ்சீரகத்தை முதல் போடுங்க. போட்டு பெருஞ்சீரகம் பொரியட்டும். கொஞ்சம் பொரிஞ்சு வரக்குள்ள நல்ல வாசம் வரும். அந்த நேரம் அதுக்குள்ளே கருவேப்பிலையையும் ஒரு ரெண்டு உள்ளியை ரெண்டு மூன்று உள்ளியையும் தட்டி போடுங்க. போட்டுட்டு அதை வதக்குங்க. கொஞ்சம் நல்ல வாசம் வரும். அந்த நேரம் வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. வெங்காயம் ஆட் பண்ணி அது பச்சை மிளகாயம் ஆட் பண்ணி அதை நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த பொன்னுறத்துக்கு வர அளவுக்கு முந்தின பதத்தில் எடுக்கணும். அந்த நேரம் நீங்கள் அதுக்குள்ளே தக்காளியை ஆட் பண்ணுங்க. தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு அதோட மஞ்சத்தூளும் உப்பும் கொஞ்சம் போட்டு அதை நல்லா வதக்குங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரம் நீங்கள் அதுக்குள்ளே நண்டை போடுங்க. நண்டை போட்டு நண்டை அப்படியே அந்த மிளகாத்தூளை போடுங்க. மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்குங்க. அந்த மிளகாத்தூள் தக்காளியோடு சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த நேரம் நீங்கள் இந்த நண்டை அதுக்குள்ளே சட்டிக்குள்ளே போடுங்க. போட்டு நல்லா பிரட்டுங்க. ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. நல்லா பிரட்டுங்க. நண்டு ஃபுல்லாக கோட் ஆகட்டும். நண்டு கோட் ஆகின பிறகு நீங்கள் அதுக்குள்ளே ஒரு அளவுக்கு தண்ணி விட்டு நண்டு அவியறதுக்கான தண்ணின்ற நண்டும் தண்ணி விடும். அதால் நீங்கள் பார்த்து தான் செய்ய வேணும். ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா மூடி போட்டு கலந்துட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இது கொதித்து நல்லா கொதித்து நண்டு வெந்து வர பதத்தில் அந்த நேரம் இந்த தேங்காயை நீங்கள் அது கொதிக்கு வரும் வரைக்கும் நீங்கள் அந்த தேங்காயையும் அந்த பெருஞ்சீரகத்தையும் நல்லா ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சி அதை எடுத்துட்டு இப்போ சட்டியத்தில் வந்து நீங்கள் அதுக்குள்ளே இந்த அரைச்ச இதை போடுங்க. போட்டு நல்லா கலங்க. கலந்துட்டு டேஸ்ட்டை பாருங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஒரே ஒரு நிமிஷம் அதை கொதிக்க விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் அதை ஒரு கப் கிளறி கொஞ்சம் தேசி புளியை மேலே விட்டு உப்பு டேஸ்ட்டை பாருங்க. தேசி புளியை மேலே விட்டு கலந்துட்டு டேஸ்ட்டை பாருங்க. கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் அதை நல்ல சுட சுட நல்ல வெள்ளை சாதத்தோடு சாப்பிடுக்கல சூப்பராக இருக்கும். ஆனால் புளி காணாமல் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து விடுங்க. தின்னொரு கொஞ்சம் சேர்த்து விடலாம். சிலருக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறது விருப்பமாக இருக்கும். இது நல்ல வாசமும் டேஸ்ட்டுமாக நல்ல ஒரு கிரீமி பதத்தில் இருக்கும். அந்த கறி வந்து அந்த சோறோடு குழச்சி சாப்பிடக்கல அவ்வளவு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ட்ரையான மாதிரியான வறையல் வச்சு பீன்ஸ் வர அப்படி இல்லாட்டி வெள்ளாரை சம்பல் சூப்பராக இருக்கும். மற்றது கோவா அதில் ஒரு கறி அது மாதிரி வச்சுட்டு இதோட சேர்த்து சாப்பிட்டிங்கண்டா அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா நல்லா இருக்கும். அதை சாப்பிட சாப்பிட சாப்பிட சொல்லும். அடுத்த நாள் இந்த கறிக்கு மிச்சம் இருந்ததுண்டா அடுத்த நாள் நல்ல புட்டை வச்சுட்டு சாப்பிட வேணும். அண்டைக்கு சாப்பிடாமல் அடுத்த நாள் அந்த கறி வந்து அந்த புட்டுக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் மாதிரி இருக்கும். அந்த குழம்போட பிரட்டி இந்த புட்டை சாப்பிடக்கல அவ்வளவு நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்க. உங்களை மீண்டும் வந்து இன்னொரு சமையலில் சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம் பெற்றுக் கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் நண்டு கறி செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவாக காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து வந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நீ ஓக்ரோச்சர்லிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ராச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இடியடிக்கும் இருவர் மட்டும் நனையும் மழையடிக்கும்.
1: இது காலமழை அல்ல, காதல் மழை.

0: ஆமா நான் அப்படி தான் பண்ணுவேன். உனக்கு என்ன?
1: அப்படியா? போன் அப்பாட குடி
2: குடுடா.
0: இந்தப்பா.
2: என்னடா அம்மா?
3: அப்பா மாறன் இந்த மாதிரி பெரிய போலீஸ் ஆஃபீஸர்னா
1: ஹீரோன்னு சொல்றாம்பா.
2: அப்படியா?
3: ம்.
2: அவன் ஹீரோ என்னடா பண்ணுவான்? ம், கெட்டவங்களை அடிக்கிற மாதிரி நடிப்பான். ஆனா அப்பா
3: நொஜ்ஜு மூளை கிட்டவங்களை போட்டு அடி அடி நடிப்பீங்க.
2: சரி அம்மா என்ன பண்றா?
3: இல்லப்பா.
2: இல்லையா?
4: சரிடா.
2: சரி பாப்பா கையில என்ன ஒட்டி இருக்கு? அங்கடாமா. நான் தாண்டி வந்து பாக்கணும். அப்புறம் என்ன? ஏய் இப்ப பேசவே மாட்டியா? ஏய் என்னடி? ஏய் மாறா, அம்மாட்ட பேச சொல்றா. அம்மா பேச மாட்டேங்கறா.
0: மா அப்பா கிட்ட பேசுமா? ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா, அப்பா பாவம்
2: இல்ல மா, பாவம்
3: இல்ல மா, அம்மா வாங்கிக்கோ மா.
1: ஏய் மாறா, நீ சாப்பிட்டியாடா?
5: ஓகே, நீ சேவா போயிட்டு வா, ஜாக்கிரதையா இரு. ஓகே. நீங்களும்.
1: ஓகே
5: நான் வச்சிடறேன்.
0: ஆ ஓகே.
5: இந்தாங்க சாப்பாடு.

0: பாப்பா தூங்கிட்டு இருக்கா, எழுந்திருக்க போறா.
1: வெனடி உன் பிரச்சனை, உங்க ஆத்தா வீட்டுக்கு அவள் தானே, கூட்டு போற போதுமா?
0: அதெல்லாம் வேணாம்.
1: ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க.
0: நான் அவனை ஓவரா பண்ணல.
1: வந்தேன்னு வச்சுக்கோ குண்டாத்தி.
2: என்ன பாரு,
1: ஏ இரு இரு இங்க பாரு. இது முன்னாடி பேச மூஞ்சி டல்லா இருந்தே, பொட்டு இல்லையே, இப்ப எப்படி வந்தது?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இருந்துச்சு.
1: ஏய் நான் போலீஸ்காரன்டி, சொல்றேன்ல பொட்டு இல்லன்றல.
0: இல்ல இருந்துச்சு.
1: ஏய் இல்லடி.
0: இப்ப என்ன பொட்டு இருந்தா என்ன இல்லனா என்ன?
1: நான் கால் பண்றேன்னு போய் மூஞ்ச கழுவி பொட்டு வச்சுட்டு வந்துட்டு
2: பப்பா மாதிரி
1: புடிச்சிருந்தா புடிச்சு சொல்லு, புடிக்கலாம்.

0: ஏய், என்னடி ஒன்று புள்ளி தூக்கில் பேக்கை பிடி, பார்த்துட்ருக்கா? ஏய், என்னடி திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்தா? அதான் எல்லாத்தையும் ஃபோனில் பேசி முடிச்சாச்சு இல்லடி. ஏய், நான் பேசினா கண்ணை பார்த்து பேசுறி பாரு.
1: குஞ்சு பேசிட வேணாம்,
2: கண்ணை பார்க்கறதே
1: பேசுதடி.
0: கிரியாலயத்து ரொம்ப பண்ண

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாள் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டேய் டேய் ப்ளீஸ் டேய் டேய் அப்பனா கேவலமா இருக்கும்டா.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டேய் ப்ளீஸ் டா ப்ளீஸ் டா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா இப்படி பண்ற?

0: பாட்டாவே படிச்சிட்டே என்ன? பாரதியார் பாட்டா?
1: பாரதி பாட்டா?
0: ஓ,

0: போலீஸ் அம்மக்கேடியா இருக்காரு, பர்த்டே கார்டில் ப்ரொபோசலா? நீயும் லவ் பண்ணுறேன்னு எப்போ சொல்ல போற?
1: January 1st அவர் பர்த்டே அன்னைக்கு இதே கார்டு அவரை கொடுக்க போறேன்.
0: இதே கார்டு?
1: ஆனால் இப்படியே இல்லை.

இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஷாஜான் மும்தாஸ் எவ்வளோ லவ் பண்ணார்னு. ஒருத்தர் தவிர மும்தாஸ்

0: ஹார்ன் அடிக்கிற? நேத்து ஏன் என்ன பார்க்க வரல? உனக்கு என்ன விட முக்கியமா தான் நிறைய இருக்குது.
1: இனிமே என் பின்னாடி சுத்துனே

0: கலை, கலை ஒரு நிமிஷம்.
1: எனக்கு
0: நான் மட்டும் தாண்டி பிடிக்கும்.
1: நம்பிட்டேன்.
2: டேய், உங்களுக்கு தானே பேசுறேன், உனக்கு என்னதான் வேணும்?
1: நீ தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா?
2: அப்ப வா, வந்து பைக்கில் உட்காரு, அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.

0: வணக்கம் நேர்களை, இந்த வாரத்துக்குரிய உலக தலைப்புகளுடன் கூடிய செய்திகள் இதோ உங்களுக்காக. அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் உலகத்தின் வாயிலாக இந்த வாரத்தின் மிகப்பெரிய விளையாட்டு மற்றும் உலக செய்தியாக 2026 ஃபீஃபா உலக கோப்பையை ஸ்பெயின் வென்றிருக்கின்றது. அமெரிக்காவின் நியூஜெர்சியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கூடுதல் நேரத்தில் அடிக்கப்பட்ட கோலின் மூலம் ஸ்பெயின் அர்ஜென்டினாவை வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிக் கொண்டது. உலகம் முழுவதும் ஸ்பெயின் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடிய வண்ணம் இருக்கின்றார்கள். ஸ்பெயினில் இந்த நேரம் ஒரு சோக விபத்து ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கொண்டாட்டங்களின் பொழுது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் தொடர்ந்து நீடித்து வருகின்றது. கீவ் மற்றும் பிற நகரங்களில் தாக்குதல்கள் தொடர்கின்றன. பொதுமக்களின் பாதுகாப்பு, மின்சார வசதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகள் மீது இந்த போர் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. சர்வதேச நாடுகள் மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன. கனடாவில் ஏற்பட்ட காட்டு தீ காரணமாக உருவான புகை அமெரிக்காவின் வடக்கு மாநிலங்களை கடுமையாக பாதித்திருக்கின்றது. சிகாகோ, டெட்ராய்ட், மினிசோட்டா உள்ளிட்ட பகுதிகளில் காற்று தரம் மிகவும் மோசமடைந்ததால் மக்கள் தேவையின்றி வெளியில் செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விட்டிருக்கின்றனர். இங்கிலாந்தில் அரசியல் மாற்றங்கள் தொடர்ந்து கவனத்தை ஈர்த்த வண்ணம் இருக்கின்றன. புதிய பிரதமராக ஆன்டி பரோனம் பதவியேற்ற நிலையில் புதிய அமைச்சரவை மற்றும் பொருளாதார திட்டங்கள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் அமெரிக்க மத்திய வங்கி பெடரல் ரிசர்வ், ஜப்பான் மத்திய வங்கி மற்றும் இங்கிலாந்து மத்திய வங்கியின் வட்டி விகித முடிவுகளை உலக சந்தைகள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றது. பணவீக்கம், எரிசக்தி விலை மற்றும் உலக அரசியலில் பதற்றம் காரணமாக முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றார்கள். டூர் டி பிரான்ஸ் சைக்கிள் போட்டியில் தடை போகார் மீண்டும் தனது திறமையை நிலைநாட்டி 5வது தடவையாக டூர் டி பிரான்ஸ் பட்டத்தை வென்று புதிய சாதனையை படைத்திருக்கின்றார். இது சைக்கிள் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இங்கிலாந்து பிளாக்பூலில் நடைபெற்ற வேர்ல்ட் மேட்ச் பிளே டார்ட்ஸ் போட்டியில் லுக் லீடர் தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று தனது ஆதிக்கத்தை நிரூபித்திருக்கின்றார். 50 ஆண்டுகளுக்கு முன் நாசாவில் வைக்கிங் 1 ஆய்வு திட்டம் சேகரித்த தரவுகளை மீண்டும் ஆய்வு செய்த சில விஞ்ஞானிகள் அப்போது உயிரின் சாத்தியமான ஆதாரங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று புதிய கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த விவாதம் மீண்டும் உலக அறிவியல் சமூகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. சரி, நேர்கிடையாது இந்த வாரத்துக்குரிய உலக செய்திகள் மற்றும் முக்கிய தகவல்கள் அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் உலகத்தினராக கேட்டீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்கள். America Tamil Vanoli Yudu America Tamil Vanoli Vanakkam உங்களுக்கு தெரியுமா, ஒரு வாரம் 7 நாட்கள் ஒரு நாட்டின் வரலாற்றை முழுமையாக மாற்ற முடியுமா? 1983 ஜூலை மாதத்தில் இலங்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையாகவே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பல குடும்பங்கள் ஒரே இரவில் தங்கள் வீடுகளையும் உறவுகளையும் எதிர்காலத்தையும் இழந்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே பாதுகாப்பற்றவர்களாக மாறினர். இன்று உலகம் முழுவதும் பரவி வாழும் இலங்கை தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் வரலாற்றிலும் இலங்கை அரசியல் வரலாற்றிலும் கருப்பு ஜூலை ஒரு ஆழமான தடத்தை விட்டு சென்றுள்ளது. ஆனால் இந்த நிலை ஒரே நாளில் உருவாகவில்லை. அதன் பின்னணியில் பல தசாப்தங்களாக உருவான அரசியல், மொழி, சமூக மற்றும் இனப்பதற்றங்கள் இருந்தன. 1948 இலங்கை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது. புதிய நாடு பல இனங்களையும் பல மதங்களையும் பல மொழிகளையும் கொண்டிருந்தது. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு ஏற்பட்ட சில அரசியல் முடிவுகள் தமிழர்களிடையே புறக்கணிப்பு உணர்வை அதிகரித்தன. 1956 சிங்கள ஒன்லி ஆக்ட் இயற்றப்பட்டது. அதன்படி சிங்கள மொழி அரச மொழியாக அறிவிக்கப்பட்டது. தமிழ் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. பின்னர் பல்கலைக்கழக சேர்க்கை கொள்கை மாற்றங்கள், அரசு பணியில் ஏற்பட்ட சிக்கல்கள், நிலப்பகுதி குடியேற்ற திட்டங்கள், இவை அனைத்தும் இனங்களுக்கிடையிலான நம்பிக்கையை மேலும் பாதித்தன. 1961 தமிழர் சத்தியாகிரக போராட்டம், 1972 புதிய அரசியலமைப்பு, 1976 வட்டுக்கோட்டை தீர்மானம், 1977 இனவன்முறை, 1981 யாழ்ப்பாண பொது நூலகம் தீக்கிரையானது. அந்த நூலகத்தில் சுமார் 95,000 மேற்பட்ட அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், வரலாற்று ஆவணங்கள் இருந்ததாக பதிவுகள் குறிப்பிடப்படுகின்றன. இது பல தமிழர்களுக்கு ஒரு கலாச்சார இழப்பாகவும் மன அழுத்தமாகவும் அமைந்தது. 1970களின் இறுதியில் தமிழ் இளைஞர்களில் சிலர் அரசியல் வழிமுறைகள் பலனளிக்கவில்லை என்று கருதி ஆயுத போராட்டத்தை தேர்ந்தெடுத்தனர்.
1: பல அமைப்புகள் உருவாகின. அவற்றில் LTTE, டெலோ, EPRL, பிளாட் மற்றும் பிற அமைப்புகளும் இருந்தன. இந்நிலையில் அரசுக்கும் ஆயுத குழுகளுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்தன. 1983 ஜூலை 23 நாள் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் நடத்திய தாக்குதலில் 13 இலங்கை இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அடுத்த சில மணி நேரங்களில் நிலைமை வேகமாக மாறத் தொடங்கியது. ஜூலை 24 முதல் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை வெடித்தது. பல வரலாற்று ஆய்வுகள், வாக்காளர் பட்டியல் போன்ற தகவல்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் சில இடங்களில் தாக்குதல்கள் திட்டமிட்ட முறையில் நடைபெற்றதாகவும் குறிப்பிடுகின்றன. ஆனால் இந்த விவரங்கள் குறித்து பல்வேறு ஆய்வாளர்கள் மற்றும் அறிக்கைகள் வேறுபட்ட விளக்கங்களையும் வழங்குகின்றன. வீடுகள் எரிக்கப்பட்டன, வணிகங்கள் அழிக்கப்பட்டன, வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன, பல குடும்பங்கள் அயலவர்களின் உதவியால் தப்பினர், சில சிங்கள குடும்பங்கள் தமிழ் குடும்பங்களை பாதுகாத்தனர், தமிழ் குடும்பங்களை தங்கள் வீடுகளில் மறைத்து பாதுகாத்த சம்பவங்களும் பின்னர் பதிவு செய்யப்பட்டன. இந்த மனிதநேய செயல்களும் இந்த இருண்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதியாக நினைவு கூறப்படுகின்றது. கருப்பு ஜூலாயின் மிகுந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளில் ஒன்று வெலிக்கடை சிறைசாலை படுகொலை. ஜூலை 25 பின்னர் ஜூலை 27 சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ் கைதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. மொத்தம் 50க்கும் மேற்பட்ட கைதிகள் உயிரிழந்தனர். அவர்களில் தமிழ் ஆயுத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களும் மற்ற கைதிகளும் இருந்தனர். இந்த சம்பவம் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் கடும் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் சிறை பாதுகாப்பு குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. கருப்பு ஜூலை சர்வதேச ஊடகங்களில் முக்கிய செய்தியாக மாறியது. BBC, தி நியூயார்க் டைம்ஸ், தி கார்டியன் மற்றும் பல உலக ஊடகங்கள் இலங்கையில் நடந்த வன்முறைகளை செய்தியாக வெளியிட்டன. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் பிற மனித உரிமை அமைப்புகள் நடந்த வன்முறைகள் குறித்து விசாரணை மற்றும் பொறுப்பு கூறல் அவசியம் என வலியுறுத்தின. இந்தியா, குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் எதிர்வினைகள் அளித்தன. மத்திய அரசும் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டது. கருப்பு ஜூலைக்கு பிறகு இலங்கையை விட்டு வெளியேறும் தமிழர்களின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்தது. 1000கணக்கானோர் படகுகள் மூலம் தமிழ்நாட்டை அடைந்தனர். பின்னர் கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, நோர்வே என உலகம் முழுவதும் குடியேறத் தொடங்கினர். இன்று உலகளாவிய இலங்கை தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் உருவாக்கத்தில் 1983 முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. பல ஆய்வாளர்களின் கருத்துப்படி கருப்பு ஜூலை தமிழ் இளைஞர்களிடையே ஆயுத இயக்கங்களுக்கு ஆதரவை அதிகரிக்க ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது. அதன் பின் இலங்கை உள்நாட்டு போர் தீவிரமடைந்தது. 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தம் IPKF, 1990களில் கடுமையான போர்கள், 2002 போர் நிறுத்த ஒப்பந்தம், 2009 போர் இராணுவ ரீதியாக முடிவடைந்தது. ஆனால் மனித இழப்புகள், காணாமல் போனோர், இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இவற்றின் தாக்கம் இன்றும் தொடர்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் பல தமிழ் அமைப்புகள், மனித உரிமை இயக்கங்கள் மற்றும் புலவியர் சமூகங்கள் கருப்பு ஜூலையை நினைவு கூறுகின்றன. நீதிக்கான கோரிக்கைகள், உண்மையை கண்டறிதல், நல்லிணக்க முயற்சிகள் இன்றும் பல்வேறு வடிவங்களில் தொடர்கின்றன. இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் வரலாற்றை புரிந்து கொண்டு அதே தவறுகள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதே பலரின் முக்கிய நோக்கமாக உள்ளது. கருப்பு ஜூலை ஒரு இனத்தின் துயர கதை மட்டுமல்ல, அது வெறுப்பு, அரசியல் பிளவு, அச்சம் மற்றும் வன்முறை ஒரு நாட்டை எவ்வளவு ஆழமாக பாதிக்க முடியும் என்பதை நினைவூட்டும் வரலாற்று பாடமாகும். வரலாற்றை நினைவு கூர்வது கடந்த காலத்தை மீண்டும் வாழ்வதற்கல்ல, எதிர்காலத்தில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனித மரியாதை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. இது உங்களுக்கு தெரியுமாவிற்காக அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிய சிறப்பு அத்தியாயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.